சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து விஜயரசகுமாரன்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் துவக்க பாடலாக ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? முதல் பாடலாக சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்தில் இருந்து பாடல், காலை தின்றல் பாடி வரும் என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தனலட்சுமி பரசுராமன், மோகனசுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான செம சாங் சார், சூப்பரான பாட்டு செலெக்ஷன். பாடல் அழகாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகனசுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில்.

நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கிரேட் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று, சூப்பர் சூப்பர் என்று அழகான ஸ்டிக்கருங்க.

உயர்ந்த உள்ளம் படப்பாடலை தேர்வு செய்த சகோதரர் பரசுராமன் அவர்களுக்கு நன்றி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் தேன்மொழிக்கு நன்றி சகோதரி என்கிறார். மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகள் அருமை. அழகு, அழகான இசை இளையராஜா, அழகான குரலில் பி சுசிலா, அருமையான பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ, தங்கை விதுராக்குட்டி, சோலைசேரி சிறப்பு. நன்றி, நன்றி அண்ணே. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் இசைத்தரம் அருமை என்றும், அழகர் அவர்கள் அழகான ஒலித்தரத்தில் பாடல் அருமை அழகு. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் அரங்கேற்ற வேளை பாடல் ஆக ஆகாய வெண்ணிலாவே என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோஸ், சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இது.

அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. கேஜே யேசுதாஸ் உமாரவணன் அவர்கள் குரலில் பாடல் மிக இனிமை. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜய் விதுராக்குட்டி, கோல்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ, சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் அடடா ஆஹா என்றும் பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். மனதார வாழ்த்துக்கள் என்று வாருங்கள். வணக்கம் காயத்ரி மேம். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டு மனதை விரடும் மருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் தீபாகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து அருமையான பாடல் அசத்தல் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று தேன்மொழி முருகன் அவர்களும் எக்ஸலண்ட் மனதை தொட்ட பாடல்கள் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காகவும் பாடல் கேட்டதற்காக மிகவும் நன்றி அனிட்டென்ஜோ. நானும் பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள் சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார் பாடலுக்கு. தீபாகுமார் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாடலை கூறியிருக்கிறார்கள். மனதை தொட்ட பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் மனதை விருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அருமை என்று கைதட்டி பாராட்டியிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் அந்த பாடலின் போஸ்டரை படத்தின் போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கவிஞர் வாலி பாடல் வரிகள் அருமை, அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை இரு குரல்களில் கிஜே ஏஸ்தா சுமாரமணன் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். நம்ம சர்வர் பாடல் இதெல்லாம் வரும் அடிக்கடி. விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள். இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. அருமையான பாடல் தென்மொழி. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அழகான ஒரு குழந்தையாக மாறி ஒரு சின்ன பூனையுடன் அருமையான நடனம், ஒலிக்கும் பாடல், அட்டகாசமான படம் என்றும், மதுரை மாவட்டத்தவனை அழகர் அவர்கள் நான் சொன்னதே சட்டம் படம் ஜூலை மாதம் 29/7/1988 இயக்குனர் ரமேஷ்ராஜ் இயக்கத்தில் சரண்ராஜ் ரேகா நடித்த படம். அழகான பாடல்கள், கவிஞர் வாலி அழகான அழகான பாடலுக்கு இசை இளையராஜா, அழகான பாடலை அழகான இரு குரல்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடன் ஆஷா போஸ்லே, அழகான கனவு பாடல் அழகாக தேர்வு செய்த சொலச்சேரி சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் அழகான பாடலை வழங்கிய சகோதரிக்கும் நன்றி வாழ்த்துக்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என்றும், சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், நைஸ் சாங் தேங்க்யூ என்றும், தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தீபாகுமார் அவர்கள் நைஸ் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அன்பும் நன்றியும் மகிழ்வும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அன்பு நிறைந்த பாடல் மிக இனிமை என்ற இந்த பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாவட்டத்தவனை அழகர் அவர்கள் இந்த படத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பாடலின் படத்தை தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி என்றும், காயத்ரி மேம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் இனிமையான பாடல் சூப்பர் என்றும், மதுரை மாவட்டத்தவனை அழகர் அவர்கள் நட்டுநடு இரவில் அதிகாலை நேரத்தை உணர வைக்கும் இசை அரசின் இனிய இசைகானம் அருமை அழகு நன்றி வாழ்த்துக்கள். தீபாகுமார் அவர்கள் கனவுகள் மற்றும் அன்பு நிறைந்த பாடல், கனவுகள் மற்றும் அன்பு நிறைந்த பாடல் மிகவும் அருமை பாடலை தேர்வு செய்த தேன்மொழி சித்தி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் உறங்காத கண்கள் பாடல், பாதி ஜனம் பாதி பாதையில் பாய போட்டு படுக்கையில், மதுரை மாவட்டத்தவனே அழகர் நன்றி வாழ்த்துக்கள் பாடல் இதோ வருகிறது.

உறங்காத கண்கள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் விருப்பத்தில்.

மதுரை மாட்டு தவணி அழகர் அவர்கள் உறங்காத கண்கள் படப்பாடல் அருமை அழகு அழகான துள்ளல் இசை பாடல் அருமை பாடல் கேட்கவே உற்சாகம் அழகான பாடலை அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து நமது செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி வி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் அழகான பாடல் வரிகள் கவிஞர் வைங்கனி தஞ்சையை சேர்ந்தவர் அழகான இசை சங்கர் கணேஷ் அழகான குரலில் மலேசியா வாசுதேவன் இந்த படம் நவம்பர் 22/12/1979 இயக்குனர் ஏ கே வேலன் இயக்கத்தில் நடிகர்கள் முல்லக்கிரிபர்வின் ஸ்ரீ ஜெயந்தி முல்லக்கிரி பர்வின் ஸ்ரீ ஜெயந்தி நடித்து வெளிவந்த படம். இந்த படம் 1979களில் வெற்றி படமாக அமைந்த படம். நாலு பாடலுமே அருமை. அழகர் அவர்கள் அந்த போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த ரெக்கார்ட் பிளேயரையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகான ஒலிதரத்தில் பாடல் செம பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட நமது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாதி ஜனம் பாதையிலே பாடல் சிறப்பு. அரிதான பாடல் நாங்கள் கேட்காத பாடலை தான் அழகரையா தேர்வு செய்கிறார். பாடல் அருமை அரிதான பாடலை தேர்வு செய்த அழகரையாவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அழகர் அவர்கள் கிரேட் என்றும் தீபா குமார் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள். மனதை தொட்ட பாடல் என்றும் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள், தீபாகுமார் மிகவும் அருமை என்றும், அழகான பாடலுக்கு அழகான பதிவுகளை பதிவு செய்த சகோதரிகள் தீபாகுமார் தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் படம் நீங்கள் கேட்டவை பாடல் பிள்ளை நிலா வரும் நேரம். 10:37

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. கேஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் ரெக்கார்ட் பிரேக்கான சாங், செம சாங் இது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை, தா சோமசுந்தர பிரபு இவர்கள் விருப்பத்தில் பாடல். வேற லெவல் பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் நைஸ் சாங், அற்புதம் சூப்பர் என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அழகான எவர்கிரீன் சாங் சூப்பர் என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் நிலாவோடு, நிலா பிள்ளை, நிலா பிள்ளையும் நிலாவும் சிறப்பு. வாருங்கள், மகிழ்ச்சி. தீபாகுமார் அவர்கள் கோல்டன் லைக் கொடுத்திருக்கிறார்கள் பாடலுக்கு. காயத்ரி மேம் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும், தீபாகுமார் நன்றி என்று ரஜினி வடிவில். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், பாடல் இனிது நன்றி ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள் பாடலுக்கு. அடடா ஆஹா என்றும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது பாடல். படம் வறுமை நிறம் சிவப்பு. விருப்பம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள். சபரி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் இதோ வருகிறது.

0: あんまりよ。
1: タナナナナタナナナナタナナ。ラディヨンアドムアラギラアドムカンガル。
2: サバシ。
1: カビダイウラガ。

வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பான பாடல். நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் விருப்பத்தில் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும்

நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், என் விருப்ப பாடல் தருகின்ற விஜயமேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்றும், நன்றி மகேஷ். தீபாகுமார் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிகவும் அருமை என்றும், அசத்தல் எழுந்து நின்று கைத்தட்டும் பெறுகிறது ஒலித்த பாடல். காயத்ரி மேம் அவர்கள், சூப்பர் சாங், மிகவும் பிடித்த பாடல், அருமை என்று பாடலை ரசிக்கின்றார் சிறப்பு. நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், இந்த பாடல் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், நம் முதல்வர் கீதநேசன், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் சமர்ப்பணம் என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. நன்றி நன்றி மகேஷ். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டும், தென்காசி மாவட்டம் ஆவடையனூரில் இருந்து ஆஸ்கார் டெய்லர் மணி அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள் பாடலுக்கு பாடல் என்றும், மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், சின்னஞ்சி எத்தனை தடவை தான் இது, என் விருப்ப பாடல் தந்த விஜயமேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல என்று பல தடவை கூறியிருக்கிறார். நன்றி மகேஷ் அவர்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டுவன் சார், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் அம்மன் கோயில் கிழக்காலே, பாடல் காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது என்ற இந்த அழகான பாடலை நமது சபரி வானொலி சூப்பர் சிங்கர் கோவை காயத்ரி மேம் அவர்களின் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பிபி எஸ் ஜானகி அவர்கள் குரலில் பாடல் செம. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி அவர்களின் விருப்பத்தில் பாடல்.

மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து மனதை தொட்ட பாடல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாண்ட் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் வாருங்கள், வணக்கம். காயத்ரி மேம் அவர்கள் மிகவும் பிடித்த பாடல் என்றும், அவடையனூர் ஆஸ்கார் மணி அண்ணன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் காலை நேர பூங்குயில் கவிதை பாடும் இனிமையான பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், மிக இனிமை இந்த பாடல் என்றும், ஆஸ்கார் மணி அவர்கள் வெற்றி பயணம் தொடரட்டும் சூப்பர் சாங் என்றும், தீபாகுமார் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிகவும் அருமை இந்த பாடல் என்றும், அருமையான பாடல் என்றும், காயத்ரி மேம் எனது விருப்ப பாடலை வழங்கிய சகோதரிக்கும் மற்றும் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் மிகவும் நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11 மணி. இந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடலை விரும்பிய சொந்தம் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மண்ணுக்குள் வைரம், பாடல் கிழக்கு வெளுத்திருச்சி கீழ்வானம் சிவந்திருச்சி. எனது விருப்பத்தில் நமது சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வழங்குங்கள். என்றென்றும் அன்புடன், தென்காசி மாவட்டம் ஆவடையனூர், மணி ஆஸ்கார் டெய்லர். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். பாடல் இதோ வருகிறது.

மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது மலேசியா வாஸ்தவன் அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வழங்குங்கள். என்றென்றும் அன்புடன் தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் மணி ஆஸ்கார் டெய்லர். இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அருமையான பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் அருமை ஆஹா இனிமை, ஆஹா அருமை இனிமை. தேன்மொழி முருகன் அவர்கள் பொழுது விடிஞ்சிருச்சு பூவெல்லாம் மலர்ந்துருச்சு, அருமையான பாடல் திறப்பு. பாடலை தேர்வு செய்த ஆஸ்கார் மணி அண்ணனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் சூப்பர். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் ஆஹா அருமை என்றும், ஆஸ்கார் டெய்லர் மணி அவர்கள் எனது விருப்பத்தில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தமான அன்பு உள்ளம் ஆர்ஜே விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் அண்ணே. தேன்மொழி முருகன் அவர்கள் அவங்க பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க் பண்ணியிருக்காரு. இதயம் நிறைந்த நன்றிகள் என்றும், இயக்குனர் அவர்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறேன், எதுக்குன்னு தெரியலையே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் காதலே நிம்மதி பாடல் கங்கை நதியே கங்கை நதியே காய்ந்து போகாதே என்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தீபாகுமார், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி எண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. தீபாகுமார் அவர்களே பாடல் சிறப்பு. விருப்பம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தென்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன் மற்றும் சபரி சொந்தங்களுக்காக பாடல். பாடல் நைஸ் சாங் என்றும் அருமையான பாடல் என்றும் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி என்று தீபாகுமார் அவர்கள். நன்றி தீபா. யார் சொன்னது நிம்மதி என்று இயக்குனர் அவர்கள். ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கங்கை நதியே கங்கை நதியே அருமையான பாடல் சோக பாடல் மாதிரி இருக்கும் சோகத்தில் சுகமான பாடல் தேர்வு செய்த தீபா அம்மாவுக்கு. தீபா அவங்க அம்மாவுக்கா உங்க அக்காவுக்கா அப்போ நன்றி வாழ்த்துக்கள். அருமையான பாடல் என்றும் ஸ்டார் வழங்கியும் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் தீபாகுமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான ராகங்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அருமை அருமை சிறப்பு தீபா. அடுத்ததாக தீபாகுமார் அவர்களே அவங்க அம்மா செல்விக்காக ஒரு பாடல் படம் என் அண்ணன் பாடல் கடவுள் ஏன் கல்லானார் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செல்வி தேன்மொழி முருகன். செல்வி அண்ணி தேன்மொழி முருகன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடு

என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, தேன்மொழி முருகன் இவர்கள் விருப்பத்தில் பாடல். எங்கள் செல்வி அண்ணி பாடல் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே அருமையான பாடல் என்றும், எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி அற்புதம் என்றும், டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி கிரேட் என்றும் மகிழ்வும் அன்பும் நன்றியும், தீபா குமார் அவர்கள் நன்றியும் மகிழ்ச்சியும், இனிமையான இசைத்தந்தபுலத்திற்கு நன்றியும் என்றும், எங்கள் அம்மா செல்வி விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி, உனக்கும் நன்றி நன்றி நன்றி நன்றி தீபா, மிகவும் அருமை என்று தீபா குமார் அவர்களும், அருமையான தத்துவம் நிறைந்த பாடல் அருமை சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் கடவுள் கல்லாக இருக்கும் போது பூட்டுக்கு மேல் பூட்டை போட்டுள்ளார்கள், புரியாமையே பேசுவார், அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 98 குறள் 972 பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பொருள் உலகில் பிறந்திருக்கும் அத்தனை உயிர்களும் பிறப்பால் சமமே, செய்யும் தொழிலின் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். அதாவது ஒருவர் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்பது அவருடைய பிறப்பில் இல்லை, அவர்கள் செய்யும் தொழிலில் செயல்களில் நன்மை தீமைகளுக்கு ஏற்பவே அந்த பெருமை மாறுபடும். சிறப்பு சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து நமக்கு வழங்கிய செல்வம் செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சித்தாத்தூரிலிருந்து நிறைவு பாடலாக சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

படம் தெரியாது, பாடல் அழகான பாடல். ஒலித்து சென்றது மிக அருமையான பாடல், சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கம் தந்த சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி அண்ணே. இயக்குனர் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும் சூப்பர்ப் என்றும். அழகான குழந்தை, செம்மையாடிக்கிட்டு இருக்கு, சிறப்பாக. அறிமங் அறிவு அறிவுலோ அறிவோட போஸ்டர் இது. தேன்மொழி முருகன் அவர்கள் நிறைவு பாடல், அருமையான பாடல், நிறைவு இனிமையான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், ரசித்தேன் ஆடினேன் என்று அழகாக ஒரு நடனம், சிறப்பு சிறப்பு. இது என்ன படம் ஐயா என்று இயக்குனர் கேட்கிறார். தீபா குமார் அவர்கள், யார் சொன்னது நிம்மதி என்று சொன்னீர்கள் ஐயா, நான் ஆனால் இப்போது பார்த்தேன் ரசித்தேன் என்று பாடல் யாரை பார்த்தீர்கள், அம்மாவை பார்த்தால்தானே. தீபா குமார் அவர்கள் மிகவும் அருமை என்றும், வேற லெவல் என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், அருமையான பாடலை தேர்வு செய்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி எங்கும் என்றும், பாடலிலே வருமே பார்த்தேன் ரசித்தேன் என்று தேன்மொழி முருகன் அவர்கள், இயக்குனர் அவர்கள், காதல் நிம்மதி இல்லை கல்யாணத்தில் ஏன் மனைவியை பார்த்தேன் ரசித்தேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. நேரம் இப்பொழுது 11:33. இதுவரை அழகான பாடல்களையும் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். இன்று ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர் காலனி பூசப்பன் ஐயாவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலிக்க இருக்கிறது. ஆம், பூசப்பன் ஐயாவர்களின் இதயத்தில் ஒலித்து கொண்டிருந்த அந்த பாடல்கள் இப்பொழுது சபரி வானொலியிலும் ஒலிக்க கேட்டு மகிழ்வோம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக பூக்காரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை தேர்வு செய்துள்ளார். காதலின் பொன் வீதியில் என்ற இந்த பாடல் பூக்காரி. இந்த படம் 1973 அக்டோபர் 25 அன்று திரையிடப்பட்டது, திரைக்கு வந்தது. இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி டி என் பாலு அவர்கள் திரைக்கதை எழுதி மூக்கா முத்து மஞ்சுளா நிர்மலா இவர்கள் நடிப்பில் அழகான ஒரு பாடல். இசை எம்எஸ் விஸ்வநாதன். கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே, அருமையான ஒரு பாடல் காதலின் பொன் வீதியில்.

என்ன ஒரு இனிமையான ஒரு பாடல். பூக்காரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது கேட்டு மகிழ்ந்தோம். பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர் காலனி போசப்பன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா என்று இணைந்துள்ளார்கள். நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதுவட்டம் சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். விஜய் அரசுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அழகான பாடல், பூசப்பன் தேர்வு சிறப்பு, அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். பாராட்டிய நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பூசப்பன் ஐயாவின் அடுத்த பாடலாக தேர்ந்தெடுத்துள்ளார். அழகான ஒரு பாடல் இதுவும். குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்திலிருந்து அவள் என்ன நினைத்தாள் என்று என்னை கேட்கிறார், எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த பாடலை பி சுசிலா அவர்கள் பாடியுள்ளார்கள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அருமையான ஒரு பாடல். அவள் என்ன நினைத்தாள் என்று அவரிடமே கேட்போமே.

குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு அருமையான ஒரு பாடல். அவள் என்ன நினைத்தாள் என்று பி. சுஷிலா அம்மா அவர்கள் குரலில் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் அந்த அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சொலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல், பாடல் அழகு என்று பாராட்டினார்கள். நன்றி. ராவ் ரானுஷா அவர்களும் அழகான அருமையான பாடல், இதே மட்டில் ஒரு பாடல், இன்று வந்த இந்த மயக்கம் என எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா, அந்த மட்டில் அமைந்த பாடல் இதுவும் சூப்பர். சகோதரருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நேர் சொந்தங்களே, பாடலின் இடையே எழுத்து மாற்றம் சீர்படுத்தி எழுத வேண்டும் என்ற ஒரு புதிர் வினாவும் கொடுத்துள்ளேன். நேர் சொந்தங்கள் அதை சரிபடுத்தி சீர்படுத்தி சரியான விடையை தாருங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, சபரி ஒருவழி வழங்கும் இதய ராகம், பூசப்பன் ஐயாவர்களின் இதயத்தில் ஒழித்து கொண்டிருந்த ராகங்கள் இதோ உங்கள் செவிகளுக்கும் விருந்தளிக்க வருகிறது அருமையான ஒரு பாடலுடன். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவர் தேர்ந்தெடுத்துள்ள பாடல் காலத்தை வெல்லும் இன்ப காதல் வாழ்க என்று அழகான ஒரு பாடல், பி. சுஷிலா, கே. ஜே. யேசுதாஸ். இவர்கள் குரலில் எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் காலத்தை வெல்லும் இன்ப காதல் வாழ்க என்று அருமையை அருமை என்ன ஒரு அழகான ஒரு பாடல் சிறப்பையா மகிழ்ச்சி இதோ

கல்யாணம் ஒரு விழா என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. டைகர் தாத்தாச்சாரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜயரசுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அற்புதம் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் திருமகள் தேவி திருவிளக்கேந்தி வரவு வரவு திருமகள் தேவி திருவிளக்கேந்தி வரவு மனம் அமைதி பெறும் தினம் வளரும் காதல் இல்வாழ்க்கை திருவிழா அரிதான பாடல் பதிவு, இப்போதுதான் முதல் முறையாக கேட்கிறேன் என்று அழகாக வர்ணித்துள்ளார்கள். உங்கள் கவிதைக்கு ஒரு நன்றி. ராமபுரம் மனுஷார்கள் இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது திருவண்ணாமலை காவல் வளாக குடியிருப்பு சங்கம் நகர் குப்புராஜ் அண்ணா அவர்கள் நினைவு வந்துவிட்டது எனக்கு. ஆம், அவரும் பழைய பாடல்கள் என்றால் தங்கம் என்று வர்ணிப்பார். பூசப்பன் ஐயா அவர்கள் நான் தேர்வு செய்த பாடல்கள் எல்லாமே சில பாடல்கள் தவிர மற்ற எல்லா பாடல்களும் அதிகமாக ஒளி வளம் வராத பாடல்கள் தான். அந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு தேர்வு செய்து அனுப்பியுள்ளேன். பாடல்களை கேட்டு பதிவிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. அருமையான ஒரு பாடல். செங்கல்பட்டு கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிர்கான விடை அழகாக. காங்கேயம் காலை, காங்கேயம் காலை என்று சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்களும் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும்

தேன்மொழி முருகன் அவர்களும் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் அழகான விடையை சரியாக விடையை சிறப்பாக தந்துள்ளார்கள். உங்கள் நெஞ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கூத்தாடும் கொண்டையிலே. என்ன படம் என்று தெரியவில்லை, சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே. கூத்தாடும் கொண்டையிலே, இது என்ன பாடல்?

அழகான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. இரவும் பகலும் என்று கோவை ராஜேஷ் ஐயா அவர்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டு சரியானுடைய தந்தார். ஐயா, இந்த சின்ன சின்ன வினாக்கெல்லாம் நீங்கள் வரலாம் ஐயா. வாருங்கள் ஐயா, நான் நகைச்சுவைக்காக சொன்னேன். நீங்கள் எல்லாம் எப்படி சொல்வது, ஒரு தனி கணினி ஐயா உங்கள் மூளை. இந்த சின்ன விஷயத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நினைத்தேன் ஐயா, வருன்றில்லை. ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் இரவும் பகலும் என்று ஏனோ தெரியவில்லை குழுவிலே பதிவிட்டுள்ளார்கள். நான் முதலில் பதிவிட்டேனா என்பதற்காக இருக்கும். ஏன்னா இவர்களும் மூளையும் கணினி மூளைதான். எப்பொழுது பார்த்தாலும் விஜயஹரஸ்குமார் விஜயஹரஸ்குமார் என்று சொல்கிறானே, இது உண்மையா பொய்யா என்று அவர்கள் மூளையில் மண்டையில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் குழுவில் முதலில் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். விஜயஹரஸ்குமார் அவர்கள் இரவும் பகலும் படம் என்று பதிவிட்டுள்ளார்கள். நன்றி. விஜயஹரஸ்குமார் அவர்கள் கிரேட் என்று பாராட்டினார்கள் பாடலுக்கு. சென்னை 51 அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஆசைக்கு வேலி போட்டு பண்பாடு காக்க வேண்டும். என்னது ஐயோ, ஆகாததெல்லாம் சொன்னால் எப்படியாவது. ஆசைக்கு வேலி போட்டு பண்பாடு காக்க வேண்டும், அத்தை மகளாக இருந்தாலும் முறை தவறக்கூடாது என்பதை வலியுறுத்தும் பாடல். ஓஹோ, பாடலாது. சரி சரி, ஏதோ குத்தி காட்டுவது போல் இருந்ததாக என்று நினைத்தேன். இல்லை இல்லை, பாடலை சொல்கிறார்கள். நன்றி, சந்தோஷம். ராமபுரம் மனுஷியா அவர்கள் இரவும் பகலும் படம் என்றும், சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலா அம்மா பாடிய பாடல். சுசிலா அம்மா வந்தார்கள் இதில், எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் பாடிய பாடல் என்று பதிவிட்டுள்ளார்கள். நன்றி. மற்றும் கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியானுடைய நிறைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள். அதனால் மூதாதையர்கள் என்று சரியானுடையை நிறைய சொந்தங்கள் தந்துள்ளன. மற்றற்ற மகிழ்ச்சி, வாசிக்க வேண்டாம் என்று ஒரு பதிவு, ஏனோ தெரியவில்லை எந்த பதிவு என்று தெரியவில்லை. சரி, வாசிக்க வேண்டாம் என்பதை வாசிக்கவில்லை, மன்னிக்கவும். புதிர்கானவுடையை தேன்மொழி முருகன் அவர்களும், நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும், சென்னை 51 அகிலா ஸ்ரீதர் அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள். பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துறை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

என்று இதயராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் வன்னியர்கலனி பூசப்பனையார் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஐயா, இன்னும் ஏதோ ஒரு பாடல் தவறவிட்டு இருக்கிறேன், எந்த பாடல் என்று தெரியவில்லை. அதற்குள் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த பாடல் நேற்று பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களின் பாடல் இப்போது வருகிறது. உங்கள் பாடல் நிறை பாடல் ஒன்று இருக்கிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இந்த பாடல்.

ஒழித்த அந்த பாடல் நாகர்கோவில் மகேஷ் ஐயா விருப்பத்தில் பாடல் ஒழிச்சிருந்தது. பூசப்பல் ஐயாவர்களே, மன்னிக்கவும், உங்கள் பாடல் வர வேண்டும், அது தேடிக்கொண்டிருந்தேன், கிடைத்து விட்டது. ஒழித்த பாடலுக்கு சொலைச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அழகாக நடனம் ஒன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வா வா மஞ்சள் மலரே என்று நைஸ் சாங் என்றும் நன்றி சிறப்பு. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அருமையான பாடல் பதிவு, மகேஷ் சகோ தேரு பாடல் இனிமை என்று பாராட்டினார்கள், கைத்தட்டி பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் என் விருப்ப பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல பல பல கோடிகள் என்று பாராட்டியுள்ளார், நன்றி ஐயா, நன்றி. விஜயஸ்மாரர் எங்கே உங்கள் டான்ஸ் காணவில்லை என்று வருத்தத்துடன் இருக்கிறார், சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் அசத்துறீங்க என்று மகேஷ் ஐயா அவர்கள் நடனமாட தொடங்கிவிட்டார். சிறப்பையா உங்கள் நடன காட்சி அருமை. வா வா மஞ்சள் மலரே என்று மஞ்சள் மலரை ஐ சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மஞ்சள் மலர், இது என்ன மலர் என்று தெரியவில்லை, மஞ்சளாக இருக்கிறது, மஞ்சள் மலர் வந்துவிட்டது சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் விஜயஸ்மார் அவர்கள் இந்த பூ எங்கள் வீட்டில் இருக்கிறது, அது என்ன பூ நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியாது என்பதை சொல்லிக்கொண்டு பாடலு கேட்ட வாழ்த்து நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு புதிர்கான விடை சாம்பிராணி சாம்பிராணி என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும் சோலச்சேரி விஜயஸ்குமார் அவர்களும் ராமாபுரம் மனுஷியாவர்களும் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் சரியான உடையை சிறப்பாக தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பூவை கண்டுபிடித்து விட்டார் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள். மஞ்சளாக பூத்த அந்த பூ குஷ்பு என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சரியான உடையை தந்துள்ளார்கள். அவருக்கு அந்த இட்லி, ஆம் அந்த இட்லியே அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. ஐயா உங்களுக்கு குஷ்பு இட்லி வரும், சாப்பிடலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பூசப்பன் ஐயாவின் விருப்பத்திற்காக நீ மேகம் ஆனால் என்ன என்று ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். இது வருகிறது ஐயா, தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்

அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. தாயில்லா குழந்தை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன் சுசிலா பாடிய பாடல் அழகு அருமை, அருமையான ஒரு பாடல். கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றிகள், நன்றிகள். பயிரின் பக்கத்தில் இணைந்து சோலைச்சேரி விஜயஸ்மர் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், நீ மேகம் ஆனால் என்ன பாடல் அழகு, அழகான தேர்வு செய்த பூசப்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், அந்த பூ வந்ததே குஷ்பு, எங்கள் வீட்டில் இருப்பது நெருப்பு என்று பதிவிட்டுள்ளார். இப்படியெல்லாம் பதிவிட்டால் வேண்டாம் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா நீ மேகம் ஆனால் என்ன, நான் தொகையான பின்னே என்ன அருமையான பாடல், அரிதான பாடல்களை இன்று இதய ராகத்தில் அள்ளித்தந்த பூசப்பன் ஐயாவுக்கு நன்றிகள் பல கோடி, அரிதான பாடல்கள் அனைத்தும் அருமை, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். விஜயஸ்குமார் அவர்கள், ஐயையோ என்ன மகேஷ் நெருப்பெல்லாம் இருக்குது, ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணணுமா என்று விஜயஸ்குமார் அவர்கள் பயத்துடன் கேள்வி கேட்கிறார். பயப்பட தேவையில்லை, அவரே நெருப்பு என்று பதிவிட்டார். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், தேன்மொழி அக்கா வீட்டில் இருப்பது பருப்பு, ஐயையோ இது ஓவராக இருக்கிறது தேன்மொழி அவர்கள், இந்த பருப்பு எல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை, பணக்காரர்கள் வீட்டில் தான் இருக்கும், எங்கள் வீட்டில் பூ மட்டும்தான் இருக்குது, என்ன பூ, செம்பருத்தி பூ தான் இருக்கிறது என்று பதிவிட்டார்கள். சோலைச்சர் விஜயஸ்மாரர்கள், எங்கள் வீட்டில் சிரிப்பு இருக்கிறது சந்தோஷம். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நீ மேகம் ஆனால் என்ன விரலாகி இசைக்க வீணை, ஆஹா நீ மேகமானால் என்ன விரலாகி இசைக்க வீணை, நடமாடும் ரதம் வடம்போட்டு இழுக்கும் காதல், ஐயோ என்ன எல்லா இடத்திலும் காதல் வருகிறது, வடம்போட்டு இழுக்கும் காதல், எழுதாத எழுத்து இசை போட்டு படிக்கும் மாயம்தான் என்ன, ஐயையோ மாயம்தான் என்ன என்ன என்ன சிறப்பு. நாயக்கள் மகேஷ் ஐயார்கள், சிரிப்பு என்பதற்கு வேடிக்கை, ரஜினி கருப்பு என்று பதிவிட்டுள்ளார். விஜயஸ்குமார் அவர்கள், அருமையான பாடல் என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில், தேன்மொழி அக்கா என் மேல் வெறுப்பு, ஆம் இப்படியெல்லாம் பதிவிட்டுள்ள அதுதான் வரும் ஐயா. பூசப்பன் ஐயா அவர்கள், வா வா வஞ்சி மலரே சூப்பரான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் எனவும் இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடித்த பாடல், அடிக்கடி இந்த பாடலை கேட்டு ரசிப்பேன் என்று பூசப்பன் ஐயா அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். கொடுக்கப்பட்ட புதிற்கான சரியான உடையை செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயாவர்கள் பட்டப்படிப்பு படித்துள்ளார்கள் என்று நினைக்கிறேன். சரியானுடைய தந்துள்ளார்கள் நாராயணமூர்த்தி ஐயாவர்கள் பட்டப்படிப்பு என்று. சரியானுடையும் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களும், சொலைச்சர் விஜயஸ்குமார் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்களும், அகிலா ஸ்ரீதர் அவர்களும் அனைவரும் சரியானுடைய தந்துள்ளார்கள். சென்ற பாடலுக்கு மஞ்சள் மலருக்கு இட்லி பரிசு பாடலா என்று திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் சிரித்து கொண்டு பதிவிட்டுள்ளார்கள். மஞ்சள் மலருக்கு இட்லி பரிசா என்று, குஷ்பு இட்லி, சாதா இட்லி அல்ல குஷ்பு இட்லி பரிசாக வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்தோம். பெற்றுக்கொண்டுள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக திருச்சி முத்தரசன்லூர் ஜான்சி அவர்கள், எனக்கும் ஒரு பாடல் வழங்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன படம் என்று தெரியவில்லை. உன்னை காணாத நாளேது, இந்த பாடலை ஒலிக்க விடுங்கள் என்று இது வருகிறது.

கவிதை பாடும் அலைகளாம். அந்த தொட்டப்படல் என்று பாராட்டினார்கள். நன்றி. நான் உங்கள் பாணியில் சொல்லுங்கள் ஐயா, நான் அதட்டியுள்ளார் அடடா ஆகா என்று பின்பட்டாக பாடும் சொலைச்சர் விஜய் அஸ்மரம். இதற்கு முன்பு அளித்த பூசப்பன் ஐயா அவர்களின் நிறைவு பாடலாக உள்ள நீங்கள் எழுத்து வடிவில் அவர்களும் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் ஐயனுடைய தந்துள்ளார்கள் மற்றும் அசத்தோடு வழங்கிய கீதன் நேசிக்கும் கீதரே சந்தங்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி பேசுவது கேட்கவில்லை கேட்கவில்லை என்கிறார்கள். எனக்கு இங்கு சரியாக பதிவு படித்தது கேட்கவே இல்லை.

0: நன்றாக துடித்து கொண்டிருந்த இதயத்திற்கு சிறு அடைப்பு ஏற்பட்டுவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால் அந்த இரத்த ஓட்டம் விட்டுவிட்டு வந்தது, இப்பொழுது சரியாகிவிட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள் நேர் சொந்தங்களே, சரியாக இல்லை என்றால் மீண்டும் மருத்துவரிடம் சென்று இதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டியதுதான், வேறு ஒரு வழியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், இப்பொழுது சரியாக இயங்குகிறது இதயம். இதய ராகம் நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்குப்பள்ளம் மண்ணீர் காலனி பூசப்பண்ணையாரின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒலித்து வந்தது. அனைத்து பாடல்களும் அருமையான பாடல்கள். அவரை அழைத்துள்ளார், இதோ வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் ஈரோடு மாவட்டம் திண்டல் தெற்குப்பள்ளம் வன்னியர்களிலிருந்து பூசப்பண்ணங்க ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறீங்க ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் பாடல்களை கேட்டு சற்று உற்சாகத்தில் இருக்கிறோம்
1: ஐயா. அந்த பாடல்லாம் வந்து நான் நேற்று நீங்கள் அறிவிப்பு கொடுத்த அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பாட்டையெல்லாம் நான் லிங்க் வடிவத்தில் தான் உங்களுக்கு கொடுத்தேன்.
0: ஆமாம் ஐயா, ஆமாம்.
1: எனக்கு ஆரம்பத்தில் வந்து நான் நிகழ்ச்சிக்கு வரும்போது எழுத்து வடிவத்தில் தான் உங்களுக்கு பாட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் பாடல் சில நேரத்தில் அந்த பாடலை எடுக்கிறதுக்கு ஏன் சிரமப்படாத கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ லிங்க் வடிவத்துலேயே பாட்டையெல்லாம் அனுப்பி விட்டுறது.
0: சிறப்பாக இருக்கிறது ஐயா, ஆனால் அதில் அதுதான் சின்ன பிரச்சனை ஐயா. எந்த லிங்க் எடுத்தோம் என்று தெரியவில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி, அருமையாக இருந்தது உங்கள் பாடல் அனைத்தும்.
1: சரிங்க,
0: தங்கள் கருத்து அதனால் சொல்லுங்கள் ஐயா.
1: அது ஒவ்வொரு தடவை நான் பாட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பாட்டா போய் பார்த்து பார்த்து எடுத்து அப்புறம் மறுபடி எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து அப்புறம் மறுபடிதான் கொடுப்பேன். இந்த தடவை எல்லாம் லிங்க் வடிவே அனுப்பி விட்டுருவேன், நம்ம சகோதரிக்கெல்லாம் அனுப்பி விட்டு அப்படி பாட்டு தான் போல கொடுத்துறது.
0: சிறப்பு ஐயா, சிறப்பு.
1: இப்போ அதனால ஈஸியா போயிருது பாட்டு எல்லாத்துக்குமே. அதாவது அறிவிப்பாளர் போய் நீ தேடிட்டு இருக்க வரக்கூடாதுங்கிறக்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு.
0: நிச்சயமாக ஐயா, அருமையாக சொல்லீர்கள்.
1: நன்றி. பாடல் நான் தேர்வு செஞ்ச பாடலை கேட்ட அனைத்து நேயர்களுக்கு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலெல்லாம் இப்படி இருந்ததுங்கிறத எல்லாருமே தெரிவிச்சாங்க. நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் தேர்வு செஞ்ச பாட்டு நான் தான் இவ்வளோ பாட்டை எடுத்து அந்த நேரத்தில் அவசரத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டேன். ஆனால் எனக்கே அந்த அளவுக்கு இது இல்லை, ஞாபகம் இல்லாமே எனக்கு சரி எந்த பாட்டு தான் கொடுத்துட்டோம்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. பாடல் எல்லாமே அருமையான பாடல்கள் ஐயா, எல்லாமே. நான் வந்து சில ஒளிவு வராத பாடல்கள் எல்லாம் இருக்கு அதுல
0: பாடல.
1: யாரும் அது எடுக்க முடியாது, சீக்கிரம் போய் அது தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் அப்பப்போ எடுத்து எடுத்து வச்சிருந்தேன், அதை இது பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கலேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நீங்கள் அனுப்பியதற்கு நன்றி. உங்கள் பாடலுக்கும் நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். பூசப்பன் ஐயா விருப்பத்தில் அழகான பாடலை கேட்டு மகிழ்ந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுவரை இதயராகம் நிகழ்ச்சியில் ஈரோடு திண்டல்மலை தெற்குப்பள்ளம் மண்ணீர் காலனி பூசப்பன் ஐயா விருப்பத்தில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். புதிருக்கான விடையை சிறப்பாக தந்த விடையளித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும், புதிரை பார்த்தவுடனே ஐயோயோ எனக்கு தலைவலிக்கிறதே என்ற நெஞ்சத்திற்கும், இதை பார்த்தாலே தலைவலிக்கிறதே என்ற நெஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நன்றி நன்றி நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா, பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ.

ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம்,

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: யாருங்க? வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ஐயா,
1: வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், எங்களுக்கும் சந்தோஷம் ஐயா. நீங்கள் இணைப்பில் இணைந்தமைக்கு நீங்கள் நன்றிகள்.
1: நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பள்ளிவாசத்தரே பாபுராஜபுரத்திலிருந்து பேசுகிறேன், முகமது இக்பால்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, ஐயா மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு விருப்பமான பாடல் நெஞ்சிச்சிக்கலாத இளையராஜா இசையில் அந்த பொன்னான அந்த உறவேனும் புதிய வானில் என்ற எஸ்பிபி ஜானகி பாடிய பாடலை
0: நெஞ்சுக்கிறதுக்காக,
1: குறிப்பாக கோவை ராஜேஷ், கும்பகோணம் மனோகரன், அப்புறம் ஜோதிலட்சுமி மற்றும் அனைத்து நேயர்களுக்கும், குறிப்பாக இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு இந்த பாடலை.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி, மிகவும் நன்றி. அருமையான ஒரு பாடல் தேர்வு, சிறப்பு ஐயா. இது ஒரு நீங்கள் கேட்ட பாடல், அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தேர்வு இதோ.

இனிமையான இதமான ஒரு பாடல் அழகாக வளம் வந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா நிறுவனத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் தேர்வு. நன்றி. நன்றியை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: கண்ணாடி அம்மா உன் இதயம் என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு கிறிஸ்தவம் நேசந்தங்களே, சபரி வளொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி மேற்சந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சோலைச்சேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, இணைப்பிழந்தமைக்கு நன்றி. என்ன பாடல்?
1: பாடல் மாலையமணி படம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த பாடல்
0: அருமையாக பாடுகிறீர்கள். முழுமையாக பாடுங்கள், கேட்டுக்கொள்.
1: பாட சொன்னால் உண்மையிலே பாடி விடுவேன். பாடத்தான் ரொம்ப ஆர்வமாக உள்ளது.
0: பாடுங்கள், பாடுங்கள், கேட்போம்.
1: இப்ப கேட்க பாட முடியாது சார்.
0: பாடலாம், பாடுங்கள், நம்ம விருப்பம்.
1: பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா தான் நிகழ்ச்சி.
0: அதான் நீங்க பாடுங்கள், நீங்கள் பாடுங்கள், நான் கேட்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: பரவாயில்லை சார்,
0: நன்றி. வாருங்கள், இதோ நீங்கள் கேட்ட பாடல். சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடலை கேட்டுச் சென்றார்கள். இதோ

0: அருமையான இனிமையான மென்மையான ஒரு பாடல், ஆலயமணி ஓசையிலிருந்து அழகாக ஒலித்து சென்றது அந்த பாடல். விரும்பிய நேசந்தம் தென்காசி மாவட்டம் வீர கேரள புதுவட்டம் சுழைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? கரூர் தங்கநகர் முத்து ஐயா அவர்கள், வணக்கம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல்.
1: ஆனந்த சுவாமியிலிருந்து ஒரு கிளி உருகுது.
0: ஒரு கிளி உருகுது, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி. கரூர் மாவட்டம் தங்கநகர் முத்து ஐயாவின் விருப்பத்திற்காக ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து

0: పేరు పాద కొలుసు పాటు పాడి వరు.
1: కరూర్ నగర் முத்து ஐயார் நிருப்பத்திற்காக அழகான பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. மனதிலே ஒரு பாட்டு, தாயம் ஒன்று திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: எனக்கு வந்து சினிமா பைத்தியம் என்ற படத்துல இருந்து
0: அருமையாக பாடினீர்கள், சிறப்பு. இது வருகிறது, உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி,
1: நன்றி.
0: கோவை பகுதியிலிருந்து காயத்ரி அவர்கள் விருப்பத்திற்காக சினிமா பைத்தியம், ஆளுக்கு ஒரு பைத்தியம், இவர்கள் சினிமா பைத்தியம்.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கோவை காயத்ரி அவர்களின் விருப்பத்திற்காக சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்
1: ஐயா? வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் திண்டல் தெற்கு பள்ளம் வன்னியர்கள் கோசம் பேசுறீங்க.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. இன்று இதே ராகம் நிகழ்ச்சி உங்கள் பாடல் சிறப்பாக இருந்தது. நெஞ்சாத நன்றிகள் ஐயா. அருமையான ஒரு பாடல்கள் தேர்வு செய்து அனுப்பியுள்ளீர்கள். அருமை ஐயா.
1: ஆமாங்க ஐயா, நன்றி நன்றிங்க. அதனால இதுல இந்த இதுலயே ஒரு பாடல் ஒன்று கேட்கலாமான்னு வந்தேன்.
0: சொல்லுங்களே ஐயா, என்ன படத்திலிருந்து என்ன பாடல்?
1: அன்பே ஆறு உயிரே அப்படிங்கிற படத்திலிருந்து. சாத்திய கதவு சாச்சி சொல்லாது அந்த பாட்டு வேணுங்கய்யா.
0: அன்பே ஆறு உயிரே வாய்யா.
1: ஆமாங்க ஐயா, சாத்திய கதவு சாச்சி சொல்லாதுன்னு முத வரியே வரு. ஆனா அந்த படத்துல வந்து அடுத்தது ரெண்டு வரிக்கு அடுத்தது ஓசை இல்ல, ஓசை ஓசை இல்லாம உறவு குழுவம் அப்படிங்கிற மாதிரி
0: சிவாஜி பாடம். சிவாஜி பாடம்,
1: சிவாஜி பாடம்.
0: ஓ, அன்பே ஆறு உயிரே என்றவுடன் நான்
1: அது வந்து இன்னொரு புது படம் இருக்கு.
0: அவன் பெயர் எனக்கு தெரியல ஐயா.
1: ஆனா அந்த உங்களுக்கு அந்த தனிப்பக்கத்துல அனுப்பி கொடுத்துருக்கிறப்பா அந்த லிங்க்.
0: ரைட், சரிங்க ஐயா. அதுதான் அன்பே ஆறு உயிரே என்றவுடன் பயம் வந்து விட்டது, என்னடா இது புது பாடலா இருக்கிறது என்று. சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றிங்க, நன்றி
0: நன்றி. ஈரோடு மாவட்டம் திண்டல் மலை தெற்கு பள்ளம் மன்னியர் காலனி பூசப்பன் ஐயா விருப்பத்திற்காக

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. ஒரு பழைய திரைப்படத்திலிருந்து அந்த அன்பே ஆறுயிரே. விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் தென்னல்மலை திருக்குப்பள்ளம் மன்னீர்காலனி பூசப்பன் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமே நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இணையத ஒரு இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறேன் ஐயா. உங்கள் பகுதியில் மழைகள் வந்ததா என்று?
0: ஐயா,
1: மழை எல்லாம் வந்ததா உங்களுடைய பகுதியில் என்று?
0: இல்லை ஐயா, மேகமூட்டத்துடன் வருகிறது, அப்படியே திசை மாறி சென்று விடுகிறது.
1: வேலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கால் மணி நேரம் பலத்த மழை பெய்தது ஐயா, இனிமையான ஒரு மழை.
0: சிறப்பு சிறப்பு அருமை ஐயா, அதுதான் எங்களுக்கு நேற்று கொஞ்சம் குளிராக இருந்தது என்று நினைக்கிறேன்.
1: எனவே அதையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நான் கேட்கவிருக்கும் பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் மொழி, இதில் இருந்து காற்றின் மொழி என்கின்ற பாடலை ஒலிக்க விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நித்யகல்யாணி அம்மா, பாலச்சந்திரப்பா, சபரி உறவுகளையும் இணைத்துக் கொண்டு. வானம் அழகானதுதான் வெளிச்சமாய் இருக்கும் வரை, காற்று அழகானதுதான் தென்றலாய் இருக்கும் வரை, நெருப்பு அழகானதுதான் தீபமாய் இருக்கும் வரை, நீர் அழகானதுதான் நிலையாய் இருக்கும் வரை, பூமி அழகானதுதான் உரிமையாய் இருக்கும் வரை, நாமும் அழகானவர்கள்தான் உழைக்கும் வரை. அருமையானது. எனவே இந்த ஒரு சிந்தனையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மற்ற மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி ஐயா, நன்றி. இதோ நீங்கள் கேட்ட மொழி வருகிறது.
1: கட்டாயம்
0: ஐயா, என்னென்ன மொழி தெரியும் ஐயா உங்களுக்கு?
1: எனக்கு கன்னடம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும்.
0: கன்னடம் தெரியுமா?
1: தெரியும்.
0: ஒரு இரு வார்த்தைகள் உரையாடுங்கள் ஐயா.
1: இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சென்னாக இது கிழக்கு
0: நன்றி.
1: நன்றி.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் சந்திரசேகர் ஐயா அவர்கள் தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், கன்னடம் தெரியும் என்று கன்னடத்திலும் சிறப்பாக உரையாடி சென்றார். இது அவரின் பாடல்.

0: ஒளித்த அந்த அழகான பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளித்தறிந்து விரும்பி நேயச்சந்தம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு பகிர்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயச்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நலமாக இருக்கிற பையன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்க எப்பவுமே ஆக்டிவா தான் இருப்பீங்க இல்லையா?
1: ரஜினி
0: மருமக பிள்ளை தானே ஐயா?
1: அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போம்மா எல்லாம் எல்லாம் சைந்தவி பாடுறது
0: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக படிக்காதவன் புதிய திரைப்படம் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இதோ

0: அதிரடியான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டும் போதும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனி நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ சார், வணக்கம். கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பந்தமுக்கு நன்றி குறுங்கள் ஐயா. உங்களுக்கு நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயா விருப்பத்திற்காக

0: அருமையான ஒரு பாடல் கேட்டது, காதுகளுக்கு இனிமையாக சிறப்பான ஒரு பாடல். கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு சபரி உரளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:13. இந்த நிமிடத்தில் இணையும் நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீரமணியூர் அறிவலகன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா. இணைப்பில் இருந்த நமக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு அச்சமலைய ஜூலி படத்துல இருந்து
0: அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி.
1: நேரில் வாய்ப்பு தந்ததற்கு
0: நன்றி. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா நிருபத்திற்காக இது அழகான ஒரு பாடல்.

0: ஒலிச்சென்ற அந்த அருமையான ஒரு பாடல் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாரின் விருப்பத்திற்காக அழகான அட்டகாசமான ஒரு பாடல். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா, அருமையான ஒரு பாடல் தேர்வு. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் தடாக பகுதி காலையினூர் சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். கூறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: பாடியவர்கள்
0: இருவரும் இல்லை.
1: ஆமாங்கய்யா, அதனால அவர்களுடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோணுதுயா. அதனாலதான் அவங்க நினைவாக இந்த பாடலை எங்களுக்கு போடுங்கய்யா.
0: நான் என்ன நினைத்தேன் என்றால், சிரிப்பது சரிங்க ஐயா, வேண்டாம் விட்டு விடுவோம். சிரித்து விட்டீர்கள், இது வருகிறது பாடல். கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையில் ஒரு சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாரின் விருப்பத்திற்காக இது.

0: கட்டப்பிள்ளை குட்டப்பிள்ளை என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பைரவி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் கலைஞர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் கேட்டப்படுவதும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் போய் காலையில் சிக்கியிலிருந்து எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னுடைய படம் வந்து பத்ரகாளி என்ற படத்தில் அது கேட்டையில இங்கே பார்த்தையில இங்கே
0: கேட்டாலா இங்கே பார்த்தையில இங்கே என்று அருமையான ஒரு பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி ஐயா.
0: கோவை மாவட்டம் சின்ன தடாகம் கலைஞர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா ஒரு படத்தின் பெயர் தான் பத்ரகாளி. அவர் சாந்தமா
2: கோபம் இந்த

பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து பத்ரகாளியே ஆடிவிட்டது என்று நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் வழி சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள்.

0: வணக்கம். மீண்டும் இணைவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம்.
1: வணக்கம் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
0: படம் கன்னி பருவத்திலே. அந்த படத்துல நிறைய மாற்று. இந்த பாட்டு இசை சங்கர் கணேஷ், பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.
1: இது கேட்டு மகிழ்வோம் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல். இதோ கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் இருந்தது.

ಕಳಕ

0: ஒளிச்சந்த அந்த பாடல் கன்னிப்பருவத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் தொழிலான பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் அடுத்து இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: அர்த்தங்கள்
0: ஆயிரம்
1: பாடுற பதவி தூத்துக்குடி சந்தையில காத்திருந்து ஒண்ணு வாங்கி வந்தாரா, அது போடுங்க எல்லாருமே கேட்டுருங்க, எல்லாமே இப்ப கிடைக்க ஆரம்பிச்சு போல.
0: மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா ஒரு பத்திரிகை அர்த்தங்கள் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் இந்த நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வரங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். புனையும் குட்டி மகன் நலமாக இருக்கிறீங்களா?
1: விக்ரம் படத்துல ஒரு பூனை குட்டி பிறந்தது அது பேர் விக்ரம்.
0: ஆஹா, நான் சொன்னது தவறில்லை என்று நினைக்கிறேன். அப்போது இப்ப அந்த நினைவிலே இருக்கிறீர்கள். அப்போது பூனை குட்டிகளாக
1: வாழ்ந்து
0: நிச்சயமா அருமையான
1: பாடல் கேட்டதாகவும், சபரிநேயருக்காகவும், ஐயா கீதனேசன் ஐயாவுக்காகவும், மற்றும் விஜயமேகம் அனுஷாமம் அவர்களுக்கும்
0: அனைவரும் கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: அனைவருக்கும் ஓகே, நன்றி ஐயா, நன்றி
0: ஐயா. நாகர்கோயில் பகுதியில் இருந்து மகேஷ் ஐயா மேற்பத்திற்காக கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பூத்து பூத்து குலுங்குதடிப்பு.

0: அழகாக பூத்து குலுங்கி சென்றது. கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: மீண்டும் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தடாக பகுதி காலைநூறு சித்தூரை சேர்ந்த ராஜேந்திரன் பேசுகிறேன்.
0: வணக்கம். வணக்கம். வருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஐயா, என்னுடைய பாடல் வந்தங்க ஐயா, கல்யாணமாம் கல்யாணம் என்ற படத்திலிருந்து இணை நாட்டிய சாலை.
0: இதுவரை கேட்டிராத பாடல் என்று நினைக்கிறேன். கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையில் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயா நிருப்பத்திற்காக கல்யாணமா கல்யாணம் என்ற இந்த பாடல் இதோ.

ஒலிதா அந்த பாடல் கல்யாணமா கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் இல்லை இல்லை கல்யாணமா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து இளமை நாட்டியசாலை என்று அழகான ஒரு பாடல் கேட்டு வெகு வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பாடல் அருமையான பாடலை தேர்வு செய்திருந்தார் கோவை மாவட்டம் சின்னத்தரகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திர

0: ஐயாவின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேற்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் சின்னதாடகம் பதிவு தலைநூறு சேர்ந்த சிற்றூர் சேர்ந்த எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், கூறுங்களையா உங்கள் பாடல்.
1: ஆட்டுக்காரிலிருந்து பருத்தி எடுக்கிறவங்களும் என்ன பல நாளும் பார்க்க மாட்டேன் ஐயா.
0: நிச்சயமாக இது வருகிறது, உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. கோவை மாவட்டம் சின்னதாடகம் கலைஞர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக ஆட்டுக்கார அலமேல் திரைப்படத்தில்

0: அழகாக ஒளிச்சென்றது. அருமையான அது ஒரு பாடல். ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சென்னத்தடாகம் காலையில் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் வளம் வந்தது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:03. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசன்.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அருமையான
0: ஒரு பாடல் தேர்வு. இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: தென்காசி மாவட்டம் வீர கேரளம் சொல்லி விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக கண்ணன் ஒரு கை குழந்தை

0: அழகான ஒரு பாடல் ஒலி தந்தது. பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வேற கேரள முதலமைச்சர் செல்வி விஜய் ஹரிகுமார் அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் வளம் வந்தது. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு வண்டிய மரசடிக்கு போம் சரவணன்.
0: வாருங்கள் ஐயா, வாருங்கள். நீங்கள் வந்த வேளையில் எங்களுக்கு மழை வந்து கொண்டு இருக்கிறது, சிறப்பாக நெஞ்சாத நன்றிகள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு குறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல்.
1: ஆண்டவர் கட்டளை திரைப்படத்திலிருந்து அமைதியான நதியில் ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் இந்த பாடலை.
0: நிச்சயமாக இந்த மழைக்கு ஓடம் ஓட வேண்டும், கப்பலும் ஓட வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். அவ்வளவு மழை வந்தால் நீங்கள் மழையில் அந்த கப்பல் விட்டு இருக்கிறீர்களே ஐயா?
1: சின்ன வயதில் விட்டதுன்னா
0: சாதா கப்பல் கத்தி கப்பல் இரண்டுமே
1: கத்தி கப்பல் செஞ்சால் சாஞ்சிடும், கத்தி கப்பல் சாஞ்சா சாஞ்சி விடும், அந்த சாதா கப்பல் செஞ்சால் ஓடு ஓடும்.
0: அந்த கப்பலில் சிறிய கல் வைத்திருக்கிறீர்களா ஐயா? இப்பொழுதெல்லாம் தெருவில் வெள்ளமே ஓடுவதில்லையா, அனைத்தும் கால்வாய் பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பாக பாடல் கேட்டுள்ளீர்கள், இதோ நீங்கள் கேட்ட பாடல். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்கு மா சரவணன் ஐயாவின் விருப்பத்திற்காக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து

அழகான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் சரவணன் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி

சபரி வடோலி வழங்கிய இதேரா மன்னிக்கவும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்து வாழ்த்திய ஆத்திரை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள்.